தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தத்தரி ததன தஜ்ஜனு ததனு தத்தினி ததினி தத்தனு தத்த தரித தனத தனுத